சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10 மணி. நமது சபரியில் நீங்கள் கேட்டபடி நிகழ்ச்சி வரம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். முதலாவதாக ஒரு பக்தி பாடல் கேட்போமா?

0: அம்மனை கும்பிட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா?
1: சிந்தனை துளி ஒன்று. அறிவு வளர்வதும்
0: அறியாமை நீங்குவதும் உடன் நிகழ்வுகள். இனிய நற்காலை நல்விடியல் நமக்கு அளித்த பாபு, முல்லைக்காடு பாபு அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நிகழ்ச்சியில் இணைவோமா?
0: படம் வசந்த கால பறவைகள். பாடல் பொத்தி வச்ச ரத்தினமே. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவளையான் கோயில் பகுதியில் இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யாஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் முதல் பாடலே அட்டகாசமான உற்சாகமான பாடல். வசந்த கால பறவைகள் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவுடையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பண்ணு, மனோஜ்குமார், காவியாஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

நிகழ்ச்சியின் துவக்கத்தில் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று சின்ன குழந்தையாக மாறி தம்சப் காட்டுகிறார். மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து தீபாராதனையும் நடக்கிறது. இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் வணக்கம். தேன்மொழி மேம் உங்களுக்கும் வாருங்கள் வணக்கம். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள், வாங்க. எங்கே போனீங்க? நாலஞ்சு நாளாக ஆளே காணோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று கூறி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் வணக்கம். இயக்குனர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது போடுறாரு. சிபிஆர் அவர்கள் பக்தி பாடலை கேட்டு எதுக்கு இப்படி ஓடுறாருன்னு தெரியல. அறிவழகன் மங்கை அவர்கள், மெதுவா வாங்க அண்ணா, அடுத்த பாடல் தான். ரொம்ப பிஸியான்னு கேட்டதுக்கு ஆமாம் என்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். இயக்குனர் அவர்கள் அம்பியையே ஈஸ்வரியே பாடல் சிறப்பு என்றும் வேப்பிலைகளை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் அறிவழகன் மங்கை அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் ஆரம்ப பாடலை அசத்தும் அம்பிகையே ஈஸ்வரியே பாடல் சிறப்பு. ராமாபுரம் அனுஷ்யா மேம் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் அறிவழகன் மங்கை அவர்கள். ஏழைகளை ஏற்றதில்லை முத்துமாரி, நாங்கள் ஏமாற்றி பொழைச்சதில்லை முத்துமாரி என்று பாடல் வரியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிறப்பு. தேன்மொழி எனவோ இலை பூவா கொண்டு வந்திருக்காங்க கண்முன் சிறப்பு. உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் சூப்பர் என்றும் இயக்குனர் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியும் அற்புதம் சூப்பர் என்றும் செம என்றும் பாடல். சிபிஆர் அவர்கள், எப்பா இவ்வளவுத்தையும் சாப்பிட முடியுமா? முதல்ல பார்க்கும்போதே வயிறு நிறைஞ்சிருது. சிறப்பு, காலையில் இவ்வளவும் சாப்பிடாதீங்க. சிபிஆர் அவர்கள் பாடலை வழங்கியதற்கு நயன்தாராவை கண்முன் கொண்டு வந்து நன்றி நன்றி நன்றி என்றும் மிக்க நன்றி என்றும் சிறப்பு நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், நாட்டாமை அண்ணன் பாடல் செம சூப்பர் என்றும் இயக்குனர் அவர்கள், இதெல்லாம் சாப்பிட்டா கொழுப்பு அதிகமாயிடுமாமே. ஐயா தெரியுமா, அங்கே வந்து மீன் தான் இருக்குது, மீனில் வந்து கொழுப்பே வராது. வேறு இந்த மாடு இந்த பன்னி இதில் தான் ரொம்ப கொழுப்பு வரும். அறிவழகன் மங்கை அவர்கள், நேற்று எங்கள் வீட்டில் கறிக்குழம்பு, சும்மா கறிக்குழம்பும் சாப்பிடக்கூடாது. இயக்குனர் அவர்கள், ரகுபதி ஐயா ஒஸ்தாரவா அப்படின்னு தெலுங்கு எழுதியிருக்காரு. சிபிஆர் அவர்கள், தம்பி சொல்லிட்டு தான் வந்திருப்பேன், இல்லை பஸ் ஏறி புரியவில்லையே. தம்பி சொல்லிட்டு தான் வந்திருப்பேன், இல்லை பஸ் ஏறி தெரியல என்னென்னு. இப்போ கூட வாங்க அண்ணா, செஞ்சிடலாம் சாப்பிடலாம். ஓ, சாப்பாட்டுக்கு வரட்டுமான்னு கேட்குறீங்களோ. தேன்மொழி முருகன் அவர்கள், ஆடி வெள்ளி அன்றா சிறப்பு. ஆடி வெள்ளி நேற்று தானே. ஒவ்வொருத்தர் வெள்ளி செவ்வான் பார்க்காம பன்னி மாடுன்னு நல்லா சாப்பிடுவாங்க. அறிவழகன் மங்கை அவர்கள்,

முதலாளி புடவை கேட்டார் அக்கா, அவசரம் அதுதான் வரல. ஓ, உங்களுக்கு வேலை நிறைய இருந்ததுன்னு சொல்லுங்க. சிபிஆர் அவர்கள், நீங்க யாரை சொல்றீங்க எனக்கு தெரியும். அறிவழகன் மங்கை அவர்கள் சொல்லி இருந்தால், தம்பி சொல்லிட்டு இருந்தால் நானும் வந்திருப்பேன்லன்றது கேட்டதுக்கு, சொல்லி இருந்தால் மட்டும் வந்துடுவீங்களான்னு கேட்குறாரு நம்ம. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு இவர்கள் விருப்பத்தில் படம் மூன்று முடிச்சு, பாடல் ஆடி வெள்ளி தேடி உன்னை என்ற இந்த அழகான பாடலை கேட்போமா?

மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல். பி ஜெயச்சந்திரன் அவர்களும் வாணிஜெயராம் அவர்களும் இணைந்து பாடிச்சென்ற பாடல் சிறப்பு, ரொம்ப அழகான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு இவர்கள் விருப்பத்தில் பாடல். அறிவழகன் மங்கை அவர்கள் முனியப்பன் சாமிக்கு கிடாய் வெட்டினோம், 10 பேர் சேர்ந்து அதுதான் கறி சமைத்தோம். இயக்குனர் அவர்கள், ஒரு ஆட்டுக்கு 10 பேர் தானா, ஐயையோன்னு தலையை சுத்துது அவருக்கு. அருமையான பாடல் என்றும் சிபிஆர் அவர்கள் உற்று நோக்குகிறார், எதற்கென்று தெரியவில்லை. ஒரு ஆட்டுக்கு 10 பேர் தானா என்று கேட்டதற்கு, ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு வாங்கினோம், கிடாய் வெட்டியது ஒருவர் தான் என்று சிரிக்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். சிபிஆர் அவர்கள், ஒரு ஆட்டுக்கு 10 பேர் தானா, தலையில முக்காடு போட்டு எங்கேயும் போறார். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும். சிபிஆர் அவர்கள், ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு வாங்கினோம், கிடாய் வெட்டியது ஒருவர் தான் என்று கூறியதற்கு, அப்படியா என்கிறார் சிபிஆர் அவர்கள். இசைத்தரம் அருமை என்றும் கூறியிருக்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். ஆடி வெள்ளி பாடல் சனிக்கிழமை தினத்தில் அற்புதமாக ஒலிக்கிறது, சூப்பர் என்று பதிவிட்டிருக்கிறார். நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் பொன் விலங்கு பாடல். ஒரு கோல கிளி சொன்னதே உண்மையா உண்மையா என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜய், விதுரா குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடலிடும்.

பொன்விலங்கு திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராகுட்டி, கோயில்பட்டி, அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

இயக்குனர் அவர்கள் பாடலை கேட்டு இனிமையான இதமான பாடல் என்றும், சிபிஆர் அவர்கள் அழகாக காலை ஆட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு, பாடலை கேட்டு ரசித்தபடி சிறப்பான பாடல் அருமை என்றும், ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் கோலக்கிளி கிளிகளை வரிசையாக கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பு. சிபிஆர் அவர்கள் கிளி, ரெண்டு கிளி, ஒரு பஞ்சவர்ண கிளி, சிறப்பு. தீபாகுமார் அவர்கள் பாடல் மிக அருமை என்றும், சிபிஆர் அவர்கள் இதயத்தை அள்ளி தூவி விடுகிறார் சிறப்பு. தீபாகுமார் அவர்கள் சூப்பர், மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும், இயக்குனர் அவர்கள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லையே, சிபிஆர் அவர்கள் மை ஃபேவரட் சாங் என்றும், என்னிடம் எதுவும் சொல்லவில்லை என்ற இயக்குனரிடம் சிபிஆர் அவர்கள் சல்யூட் அடித்திருக்கிறார் ரஜினியாக மாறி. உங்களிடம் சொன்னதா ஐயா, கோலக்கிளி சொன்னதே உண்மையா உண்மையா என்ற அந்த பாடல் இவற்றை ஒன்றும் சொல்லலையாம். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் சூப்பர் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் அண்ணன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, ஒரே இங்கிலீஷ் தான் போங்க, சூப்பர் என்கிறார். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் கிளியோட வந்துட்டாரு, என்னமோ கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாரு, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள் வாருங்கள் மகேஷ், வணக்கம். சூப்பர் சாங் சூப்பர் என்று அழகாக சீட்டு கிளி சீட்டு எடுத்து கொடுக்குது, சிறப்பு. நன்றி நன்றி மகேஷ். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் மீண்டும் நீ பாடல், சடங்கான பொண்ணு ஆயா கூட ஆயா கட பண்ணு இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர். நன்றி வாழ்த்துக்கள். பாடல் இதோ வருகிறது.

மீண்டும் நீ திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல், நல்ல உற்சாகமான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாட்டு தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று மதுரை மாட்டுத்தவணி அழகர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், மீண்டும் நீ படப்பாடல் அருமை அழகான துள்ளல் பாடல், அருமை அழக அழகான பாடலை அழகாக வழங்கிய சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள். இசை டி ஆர் பாப்பா, பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம், அழகான பாடலை அழகான இரு குரல்களில் மலேசிய வாசுதேவன் வாணி ஜெயராம், நன்றி வாழ்த்துக்கள். சடங்கான பொண்ணு பாடல், பூ புனித நீராட்டு பாடல், ஒரு காலத்தில் சடங்கு வீடுகளில் மைக் செட்டில் ஒலிபரப்பிய பாடல், மறக்க முடியாத பாடல், சிறப்பு என்ன. அந்த ரெக்கார்ட் பிளேயரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். அழகான ஒளித்தரத்தில் பாடல் செம, சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள். பாடலை ரசிச்சுக்கிட்டே பதிவு போட்ட நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் சடங்கான பொண்ணை கண்முன் கொண்டு வந்துட்டிருக்காரு. சடங்கான பொண்ணு இயக்குனர் அவர்கள், சடங்கான பொண்ணு ஆயா கடை பண்ணு, ஆயா கடை பக்கம் ஏன் போச்சு என்று கேட்கிறார். அவங்கள தான் கேட்கணும் அது. தேன்மொழி முருகன் அவர்கள், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், பாடல் சூப்பர் என்று தீபா குமார் அவர்களும், அறிவழகன் மங்கை அவர்கள், இதுவரை கேட்காத பாடல் சூப்பர் என்றும், மகேஷ் அவர்கள் பண்ண வரிசையாக வச்சு பண்ணு மாதிரியே மொட்டைத்தலை இருந்திருக்கு, அந்த மொட்டைத்தலை திடீர்னு எந்திரிக்குது, சிரிப்பு. எப்போ பார்த்தாலும் நகைச்சுவை தானா, ஏதாவது ஒரு நல்ல பதிவு போடுங்களேன் கேட்குற மாதிரி. நாகர்கோவில் மகேஷ் அவர்களே, உங்களை தான் ஆயா கடை பண்ண அப்படி காட்டுறாரு, சிறப்பு. ஒன் சாங் இயக்குனர் அவர்கள், அழகர் அவர்கள், கிரேட் பாடல், மிகவும் அருமை என்றும், மிக்க நன்றி என்றும், இசைத்தரம் அருமை என்றும் பதிவிட்டிருக்கிறார், சிறப்பு, நன்றி நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் தம்பி பாடல், சுடும் நிலவு சுடாத சூரியன், மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடலிடோ வருகிறது.

தம்பி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல், செமசாங் சூப்பராக இருந்தது பாடல். விரும்பி கேட்ட சொந்தம், சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல். பாடலை அடடா ஆஹா என்று ரசித்து கேட்டுக்கொண்டு எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்று அறிவழகன் மங்கை அவர்கள், நன்றி நன்றி அறிவு. இயக்குனர் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியும் அற்புதம் சூப்பர் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் இசைத்தரம் சூப்பர் அக்கா என்றும், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் சாங் நைஸ் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் எச்சில் பண்டம் அமிர்தமாகும் பாடலில் சொல்லுவாங்க, நாம் வீட்டில் கொடுத்தா விஷம் விஷம்னு சொல்கிறாங்க, புரியல என்னன்னு தெரியல. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் ராஜா பாடல் நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், அசோக்குமார், பொன்மதி அக்கா, ஆலங்குளம் அக்கா, செல்வி மற்றும் செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இது.

ராஜா திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல், ரொம்ப சூப்பரான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இசைத்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, மகிழ்வும் அன்பும் நன்றியும். சிவாஜியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் அருமை என்றும், டிஎம்எஸ்ஐ கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிறப்பு, சிறப்பு மிக சிறப்பு என்றும், தீபாகுமார் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, ஆஹா அடடா என்று பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தீபாகுமார் அவர்கள், சிறப்பு மகிழ்ச்சி என்று சிவாஜியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் காக்க வைப்பதில் இன்பம் உண்டு என்று பாடலின் வரிகளை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் சிவாஜியை கண்முன் கொண்டு வந்து அருமை என்றும், பாடல் இனிது நன்றி என்றும், சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு மலைச்சாரல் படம் முத்துமணியே முத்துமணியே என்ற பாடல். விருப்பம் நமது சித்தாத்தூரிலிருந்து நமது இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

மலைச்சாரல் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான முத்துமணியே ஏசுதாஸ் குரலில் பாடல் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எப்படி கண்டுபிடிச்சார் அந்த பாட்டை கேட்டதே கிடையாது. இயக்குனர் எங்கேயோ போயிட்டார் போல. விரும்பி கேட்ட சொந்தம் சித்தாத்தூரில் இருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல். அறிவழகன் மங்கை அவர்கள் சோகப்பாடலாக இருந்தாலும் கேட்க இனிமை சூப்பர் என்றும், தீபாகுமார் அவர்கள் சோகமான பாடலானாலும் கேட்க இதமான பாடல். அறிவழகன் மங்கை அவர்கள் இயக்குனருக்கு என்ன சோகம் தெரியலையே. தேன்மொழி முருகன் அவர்கள் இந்த பாடலை நான் கேட்டதே இல்லை. அரிதான பாடல், அருமை, இனிமை, பாடல் தேர்வு சிறப்பு, இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், நானும் இந்த பாடலை கேட்டதில்லை அக்கா என்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். படம் கிழக்கு சீமையிலே பாடல் அத்தங்கர மரமே என்று இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் எட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனீஷ், மகதீஷ், மகி, பிரத்திகா, அலெக்ஷா, நரேன் இவர்கள் விருப்பத்தில் பாடல்

கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் செமசாங் தீபா. தேங்க்யூ தீபா, அருமையான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக் குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஸ், மகி பிரத்திகா, அலெக்ஷா, நரேன் இவர்கள் விருப்பத்தில் பாடல். அட்டகாசம் பாடல் என்றும் தீபாகுமார் அவர்கள் மனதை தொட்ட பாடல், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும். இது அடே மரமா, இது மரங்களை எல்லாம் நடுவில் கொண்டாந்துருக்காரு, சிறப்பு அறிவு. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், இசைத்தரம் அருமை என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும், காற்றினிலே வரும் கீதம் முற்பகல் 11:30 மணி அளவில் வழங்குபவர் கும்பகோணம் மனோகர், உதவி ராமாவரம் மனுஷியா. நிகழ்ச்சியை கேட்டு சபரி சொந்தங்கள் அனைவரும் தங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு விஜயத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. நன்றி நன்றி என்கிறார். சிறப்பு, நன்றி தீபா. சென்னை அம்பத்தூரிலிருந்து அகில ஸ்ரீதர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், இனிய பாடல் பதிவு. கிராமிய சூழ்நிலைக்கே நம்மை அழைத்து சென்றுவிடும் மாயம் இருக்கிறது இந்த பாடல், சிறப்பு என்று ஹாஹாஹான்னு சிரிக்கிறாங்க. சூப்பர் தீபாகுமார் அவர்கள், மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்துள்ளதற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் அன்னமே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சுகம்தானா என்று அந்த பாடல் லிரிக்ஸை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பாடல் கௌரிக்கு திருமணம் நிச்சயமாச்சு என்ற இந்த பாடல், படம் புது வசந்தம். விருப்பம் சபரி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும், விஜி மேம் அவர்களுக்கும், கீதனேசன் ஐயா அவர்களுக்கும், அனுஷ்யா மேம் அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் என்று நம்மிடம் தெரிவிப்பவர் நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்களுக்காக இந்த பாடல் இதோ வருகிறது.

செம என்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்தும் அற்புதம் சூப்பர் என்றும், தீபா குமார் அவர்கள் நைஸ் சூப்பர் சாங் என்றும், நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் நான் பைக் ஓட்டுக்கொண்டே இருப்பதால் யாருக்கும் பதிவு போடவில்லை, இயலவில்லை, மன்னிக்கவும், சிறப்பு, நீங்கள் பைக்கை ஓட்டுங்க அப்புறமா பதிவு போட்டுக்கலாம். தீபா குமார் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியிருக்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தேடும் கண் பார்வை தவிக்க என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்த அகிலா ஸ்ரீதர். படம் மெல்ல திறந்தது கதவு நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இது வருகிறது.

மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல், சிறப்பான பாடல் மேம், ஒலித்து சென்றது. விருப்பம் சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், விருப்பத்தில் பாடல். தீபா குமார் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும். அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்று கை கொடுத்து பாராட்டியும், பாடல் அருமை என்று எஸ்பிபியை பாடும் நீலா எஸ்பிபி என்று கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீபா குமார் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும். அகிலா ஸ்ரீதர் மேம் விருப்ப பாடலை ஒலிபரப்பிய சகோதரிக்கு நன்றி என்றும். சிறப்பு மேம் நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் இதமான இனிமையான பாடல் என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும். எஸ் ஜானகியை கண் முன் கொண்டு வந்தும் நன்றி என்று கைகூப்பியும், எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து மனதவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள் நிறைவு பாடல், மன நிறைவு தரும் பாடல், சூப்பர். அருமை அருமை என்றும் பதிவிட்டிருக்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள், நன்றி. அடுத்ததாக நேரம் இப்பொழுது 11:15. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுவரை பாடல்களை, அருமையான பாடல்களை, அழகான அருமையான சிறப்பான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு ரசித்து வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய் அரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

சவரி வானொலினே சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய முற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் முற்பகல் 11:27. இன்று நம் சவரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் காலை அறிவிப்பாளராக முற்பகல் அறிவிப்பாளராக கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நேர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா சாப்பிட்ருப்பீங்க, நல்லா சந்தோஷமா இருக்கு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில வந்து நான் பணி இணைவன்னு சொன்னால இப்ப வந்து இணைஞ்சிட்டேன். இதுல வந்து இன்னைக்கு வந்து ஊரும் பேரும் இந்த தலைப்புல தான் அது காட்டிலே வரும் கீதம். இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக இருக்கிறது. இதை தொகுத்து வழங்கும் அவங்க வந்து அனுப்பி இருக்கிறவங்க வந்து கோவை சேரமா நகர் பத்மா லட்சுமி நரசிம்மன், பத்மாவதி லட்சுமி நரசிம்மன் தான் அவங்க தான் திருமதி. அவங்க அனுப்பியிருக்காங்க, அவங்களோட பாட்டை தான் இன்னைக்கு வந்து நான் ஒளிபரப்ப இருக்கேன். எல்லாரும் கேளுங்க, உங்களோட வாழ்த்துக்களை, உங்களோட பதிவுகளை, அப்புறம் உங்களோட எல்லா எந்த கருத்தா இருந்தாலும் போடுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து நல்லபடியாக நடத்தலான்னு இது பண்ணியிருக்கோம். ஆண்டவன் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். இப்போ முதல் பாடல் நம்ம கேட்போம். முதல் பாடலாக இப்போ நம்ம பரமக்குடிக்கு போயிட்டு வருவோம். பரமக்குடி வந்து காரைக்குடிக்கிட்ட இருக்கு. பரமக்குடி அந்த ஊர்லேருந்து தான் இப்போ அந்த பாட்டு வரப்போகுது. அங்கெல்லாம் எப்படி பேசுவாங்கன்னா சில பேர், ஆ வாரியாரா, எங்கே போறிய, உட்காருக, வந்தாக, எங்கள் மாமா வந்தாங்க, எங்கள் மாமியை வந்தாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஊர் வழக்கம் பேச்சு பேசுறது. இந்த மாதிரி நீ பாட்டுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க, அவங்க வாராகல்ல அப்படிம்பாங்க. இப்படிலாம் பேசுவாங்க. இப்போ அந்த படத்துலேருந்து, குரு படத்துலேருந்து மாமனுக்கு பரமக்குடி இந்த சென்னைக்கு தோத்துக்கூடிய அந்த பாட்டு, இப்போ அந்த பாட்டை நம்ம ஒரு முறை கேட்டு விட்டவா ஓரலாம்.

நேர்களே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி.

இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் உங்ககிட்ட, அது யாருன்னு நீங்க போடுங்க. இந்த பாட்டுல வந்து ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அவங்க எந்த நடிகை வந்து டான்ஸ் ஆடுறாங்க அதை நீங்க தெளிவா போடுங்க. இந்த பாட்டுக்கு ஒருத்தவங்க வந்து டான்ஸ் ஆடி பாடுவாங்க, அவங்க யாருங்கிறத கரெக்டா போடுங்க. உங்க இதான் என்னோட கேள்வி, முதல் கேள்வி. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பாட்டு பாடிக்கிட்டு ஆடுறது யாரு அப்படிங்கறத கரெக்டா போடுங்க. இப்ப பாட்டை கேட்கலாம்.

நேயர்களே, பாட்டை கேட்டீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு வந்து அந்த படத்துல ஸ்ரீதேவி தான் கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க, ஆனா இந்த பாட்டுக்கு வந்து பிரேமாண்டி தான் வந்து டான்ஸ் ஆடுறதா சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த படத்துல வந்து ஸ்ரீதேவி கமலஹாசன் தான், ஆனா இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறவங்க ஜெயமாலினி அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு பார்ப்போம் அப்புறமா. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப அடுத்த பாடலாம் நாம் கேட்க இருக்கும் பாடல் திருநெல்வேலி என்ற படத்தில் திருநெல்வேலி அல்வா

சாமி படத்துல இருந்து திருநெல்வேலி அல்வாடா இந்த பாட்டு தான் இப்ப கேட்க போறோம். அந்த ஊர் பாஷையில பேசினாங்கன்னாக்கா எப்படி தெரியுமா பேசுவாங்க? இந்த பாரு பாத்துக்கோ, நான் எப்படியா பட்டவன் தெரியுமா? என்ன பண்ணிடுவேன்? அதான் அன்னைக்கு சொல்லிட்டு போனாங்கள, அதை கேட்க மாட்டியா? உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா என்ன? யாரு நீங்க சொன்னீங்களா? நான் அன்னைக்கே சொல்லணும் இல்லையா? அங்க போவாத, அங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன்ல. நீ பாட்டுக்கு போற, கொஞ்சம் கூட இது இல்லாம ஒரு வாரம் இருக்கணும். எங்க போனாலும் எதுவுமே இல்லை, அப்புறம் என்னதுக்கு அங்க போற? மறைக்காத வீட்டுக்கு எதுக்கு போற நீ? அதை சொல்லு. ஆமா ஆமா, நீ சொல்றதெல்லாம் கேட்டோம்னா சொந்த பதத்துல இழந்துருதான் நிற்கணும். அப்படிதான் பேசுவாங்க. எப்பா இந்த பாரு பார்த்து கோளாற போ, காலாறன்னு நம்ம சொல்லுவோம், அவங்க கோளாற போ, ஓரமா போ அப்படிம்பாங்க. ஓரமா போறதுக்கு தான் கோளாற போ அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பாஷையும் என்னல இந்தல இங்க வாழ, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கியல, ஓ பேச்ச நான் கேட்க மாட்டேன்ல என்னைக்குமே. நீ ஓ வேலையை பார்த்துக்கிட்டு போ. ஆமா சொல்லிட்டேன். இப்படிதான் பேசுவாங்க. இப்ப நம்ம அந்த பாடலை கேட்கலாம். இதுல ஒரு கேள்வி என்னன்னா, இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யாருன்னு சொல்லுங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யார்? சாமி படத்துக்கு இசையமைப்பாளர் யார்? இந்த பாட்டை கேட்கலாம் இப்பொழுது. கரெக்டா போட்டிருக்கிறவங்க வந்து சோழச்சேரி தேன்மொழி, ரெட்டியார் அது என்ன தீபாகுமார் அவங்களும் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லா நேரங்களுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாடலை கேட்கலாம்.

0: இறங்கிட்டு சாமி சுதி இறங்கிட்டு
1: சாமிக்கு அருள் வரணும்.
0: அருள் வரணும்னா
1: மேல அடைக்கணும்.
0: அடைக்கணும் மேலத்தை.

நான் கேட்ட கேள்விக்கு அழகா தேன்மொழி பதில் கொடுத்துருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜன் அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள். அப்புறம் இப்போ வந்து சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் சோழச்சேரி விஜய அரசகுமாரும் வந்து பாட்டு கேட்க வந்துட்டாங்க. அவங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். திருநெல்வேலியில் வந்து அல்வா மட்டும் ஃபேமஸ் கிடையாது, பத்தமடை பாய், அப்புறம் வந்து இன்னும் நிறையா நல்ல அப்புறம் கோயில் இருக்கு, அது ஒரு விசேஷம். இந்த பேச்சு வழக்கு, வட்டார வழக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். என்ன ஒவ்வொருத்தரும் பேசும்போது நம்மளுக்கு ஆசையாக இருக்கும், நம்மளும் அந்த மாதிரி பேசணும் அப்படின்ட்டு. என்ன அந்த நெல்லையப்பர் கோயில் இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கணும், எல்லாருமே போய் பார்க்கணும். தாண்டி மதி நெல்லையப்பர் திருநெல்வேலினாக்கா அப்படி ஒரு ஃபேமஸான ஊர், நல்லா வானொலியெல்லாம் இருக்கு, பார்க்கறதுக்கு பல இடம் இருக்கு. பக்கத்துலேயே வந்து தென்காசி இருக்கு, அதுக்கு பிறகு வந்து குற்றாலம் அருவி இருக்கு, போய் குளிக்கலாம். நல்லா எல்லாமே நிறைஞ்ச ஊர் தான் திருநெல்வேலி. அதனால அந்த பாட்டை நம்ம கேட்டோம். இப்போ வந்து வேற பாட்டு என்ன பாட்டு கேட்க போறோம்னா, மாநாமதுர மாமரத்து கிளையிலே அப்படின்னு ஒரு பாட்டு, மின்சார கனவு என்ற படத்தில் எல்லாம் பாடியிருக்காங்க. இந்த பாட்டை நம்ம இப்போ கேட்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த படத்தில் வந்து மூணு பேர் பாடியிருக்காங்க இந்த பாட்டை, அது யார் யாருன்னு போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக போடுங்க. மின்சார கனவு படத்தில் மாநாமதுரை, மாநாமதுரையில் வந்து மல்லிகைப்பூ தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த மாநாமதுரையில் வந்து அங்கேருந்து நம்மளுக்கு வந்து வர்றதான் மல்லிப்பூலாம் அங்கே தான் அதிகமாக விளையும்பாங்க. அந்த மாதிரி மானாமதுரை மல்லி வந்து ரொம்ப அரிதானது, ஃபேமஸானது. அதனால் வந்து நம்ம அந்த படத்துலேருந்து அந்த மானாமதுரையிலேருந்து ஒரு பாட்டு கேட்போம். இப்போ நம்ம பாடலுக்கு செல்வோமா? இப்பொழுது நேரம் பதினோரு மணி 47 நிமிடம் ஆகிறது. இப்போ பாடலுக்கு செல்வோம்.

நேயர்களே, ஒரு நல்ல பாடலை கேட்டோம். நல்ல அருமையான பாடல், அருமையான நடிப்பும் இந்த படத்தில் அருமையாக நடிச்சிருப்பாங்க. ரேவதி, ரேவதி சஜோல்னு ஒரு நடிகர் நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு ரேவதி குரல் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு படம் இது. அப்புறம் வந்து இதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு வந்து சரியான விடையை போட்டிருக்காங்க. சோலைச்சேரி தேன்மொழி சித்ரா உன்னிகிருஷ்ணன் சீனிவாசன் அதே பதிலை வந்து கரெக்டாக போட்டிருக்காரு. மதுரை மாட்டுத்தாவணி ஆளுநரும் போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவரையும் வந்து இணைஞ்சிருக்காரு. அவருக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். நாம் அடுத்த பாடல இந்த இப்பொழுது நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கும் நிகழ்ச்சி கோவை காட்டிலே வரும் கீதம். இந்த நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறும் நேயர் வந்து கோவை சேரம்மா நகர் பத்மாவதி லட்சுமி நரசிம்மன். அவங்களோட பாடல் தான் இப்போ வளம் வந்துகிட்டு இருக்கு. நீங்களும் கேளுங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, ஆனந்தமா இருக்கும். இப்போ அடுத்த பாடலாக நம்ம கேட்க இருக்கும் பாடல் கோயமுத்தூர் மாப்பிள்ள அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு படம். அதே தான் பாட்டும் அதே தான். இதில் உங்களுக்காக ஒரு கேள்வி, இந்த படத்தில் யாராரு பாடியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இந்த பாட்டை யாராரு பாடியிருக்காங்க, அந்த பாட்டை பாடினவங்க யாருன்னு நீங்கள் தெளிவாக போடுங்க. இப்போ இந்த பாட்டை நம்ம கேட்கலாம். சொல்லுங்க, அவனும் போடுவான். என்ன எல்லாரும் போடுங்க, அப்பதானே நல்லா இருக்கும். என்ற வீட்டுக்காரங்க இப்பதான் வெளியில போயிருக்காங்க, இனிமேதான் வருவாங்க. ஒன்றரை வீட்டுக்காரங்க எங்கேயும் போயிருக்காங்களா, எதுவும் இல்லை, வீட்டில் போனவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா இல்லையா, பாட்டு கேட்குறாங்களா இல்லையா. நான் எவ்வளோதான் சொல்றது, கேளுங்க கேளுங்க, பாட்டை கொடுத்துட்டு கேட்காம இருக்காதுங்கன்னு சொல்றேன்ல. கேட்காம அந்த பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. எத்தனை தர காதல் வாங்க முடியுங்களா, காதல் கேட்காவாக்கு. அப்போ நீங்க வாங்க, நம்ம பாட்டை கேட்போம். கேட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து அடுத்த பாடலை கேட்கலாம்.

என்றிருந்தாலும் அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தி தாங்க. ஏனுங்க பாட்டு கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? ஏங்க வீட்டில் உள்ள அம்மனிங்களாம் கேட்டாங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் சொல்றது கேட்குறேன்னு சொல்றது காயில விழுந்துடலா. கேளுங்க கேளுங்க, அழகா பதிவு போட்டாங்க நம்ம தேன்மலை அம்மணி. உதுப் நாராயணன் சாதனா சர்க்கம்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவரு விஜயும் சேர்ந்து சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடம் அழகிய தமிழ் மகன். இந்த படத்திலிருந்து ஒரு பாட்டு. மதுரைக்கு போகாதடி, ஏன் மதுரைக்கு போகணும் அவங்க சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும். நீங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருங்க. ஆனா போங்க மாமா. சரி சரி, நம்ம பாட்டை கேட்கலாம். மதுரைக்கு போகாதடி இந்த பாட்டு நம்ம இப்ப கேட்க போறோம். பேர்களே, இந்த படத்துக்கு இசை யாரு அப்படின்னு போடுங்க. இந்த படத்துல நடிச்சிருக்கு இசையமைச்சிருக்கும் அந்த இசையமைப்பாளர் யாரு அப்படின்னு அந்த இசையமைப்பாளர் பேரை போடுங்க. நன்றி.

நேர்களே, மதுரைக்கு போயிட்டு வந்துட்டோம். மதுரையில் வந்து நல்லா சிறப்பான இடம்லாம் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் இருக்குது, மதுரை அழகர் கோயில் இருக்குது. அதில் இந்த மாட்டுத்தாவணி தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நல்ல ஊர் மதுரை, அதான் தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க மதுரையை. அப்படியாப்பட்ட ஊரில் தான் நம்ம நேயரை அங்கேருந்து பதவி போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் கேட்ட கேள்விக்கு மதுரை மாட்டுத்தாவணி அழகர் வந்து ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்காரு, அவருக்கு எனக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அடுத்த பாடலாக நம்ம கேட்க இருக்கும் பாடல் குமரன் சன்னாஸ் மகாலட்சுமி. இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்குறோம். அந்த பாட்டை வந்து மெட்ராஸில் வந்து தமிழ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். செந்தமிழில் பேசுவாங்க. நாம என்ன வச்சுக்கிட்டு இருக்கா காலில் காட்டி சாகுறாங்க, எங்கள் அப்பா அங்கிட்ட என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா காலில் காட்டி வந்து காய்கறி வாங்க வந்தியா இல்லை இது காய்கறி வாங்க வந்தியா நீ கேட்டு விளாட வந்தியா எங்கே இது காய்கறி வாங்க வந்தியா நீ கேட்டு விளாட வந்தியா எங்கேயா போகிற கேஸ் எல்லாம் இங்கே வருது பார்த்தியா? ஆ ஆ என்ன அது

நேர்களே, ஒரு அழகான பாடலை கேட்டு வந்தோம். இப்போ வந்து நான் கேட்ட கேள்விக்கு நதியானு, மதுரை மாட்டுத்தாவணி அழகர், தோழிச்சேரி தேன்முருகி, கோவை பத்மா, அப்புறம் வந்து கீதரசன் போட்டிருக்காரு, தீபா குமார் போட்டிருக்காங்க, அகிலாவும் போட்டிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்கும் பாடல் நினைவு இருக்கும் வரை. இந்த படத்துல இருந்து திருப்பதி எழுமல்ல வெங்கடேசா அப்படின்னு பாடுவாங்க, ரொம்ப நல்ல படம். இந்த படத்துல பிரபுதேவாவுக்கு வந்து யார் ஜோடியா நடிச்சிருப்பாங்கன்னு இந்த படத்துல இருந்து போடுங்க. இந்த படத்துல ஜோடியா நடிச்சிருக்கிற அந்த கதாநாயகியோட பேரை போடுங்க. இப்பொழுது இந்த பாடலை கேட்டு விட்டு வருவோம்.

0: ஜானி சந்திய சந்திய ஜானி.
1: ஓஹோ,
0: சந்தியாவின் கார் என்ன, பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறுங்கடல்
2: தானே.
0: சந்தியாவின் கலர் என்ன வெள்ள, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வெள்ளையும் சேர்ந்துதானே. பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா வெறும் பணக்காரி சாரியா, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காராவாரு, சாரால நம்ப பிரியாளாவும் நம்பானா.

0: Yeah, Babu Daraba. நேர்களே பாடல கேட்டீங்களா? யாமி பாதரா பாபுதரா அண்ணன் தானா? எனக்கு வரமாட்டேங்குது இந்த இடம், வரமாட்டேங்குது. இந்த தெலுங்கு பேசுற சாமி என்னை விட்டுருங்க. பாட்டு நம்ம கேட்டோம்ல, அந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையா பாடுங்க. பாட்டு நம்ம சின்ன பிள்ளைங்கலாம் ரொம்ப அருமையா பாடுங்க. அழகா நான் கேட்ட கேள்விக்கு கீர்த்தி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு கீதரசன் ஐயா போட்டிருக்காரு, அழகர் போட்டிருக்காரு, அதே மாதிரி தேன்மொழி அவங்க போட்டிருக்காங்க. அவங்க மூணு பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தெலுங்கு பேச சொன்னாங்க, நான் கத்துக்கிட்டு பேசினேன், அது எனக்கு வரவே மாட்டேங்குது. சாரி சாரி சாரி. இப்ப அடுத்த பாடலா நம்ம கேட்க இருக்கும் பாடல்
1: மண்டி உடைக்கிற.
0: எனக்கு பாட்டே மறந்து போச்சு, இறங்க ஒரு நிமிஷம் இருக்க வேணாம்.

0: ரமா ரமா.
1: அடுத்த பாடலாம் நாம் கேட்க இருக்கும் பாடல் தாமரபரணி. அணி பரணி பரணி பரணி தாமரபரணி. இளராஜா அழகா அந்த படத்துல ஒரு பாட்டு பாடுவாரு, சூப்பரா இருக்கும். அப்புறம் தாலியே தேவையில்லை நீ பொண்டாட்டின்னு பாடுவாரு. அப்புறம் கருப்பால கையால என்ன பொழிச்சா, அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம கேட்க இருக்கும் பாடல் வந்து திருச்செந்தூர், திருச்செந்தூர்ன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். விஷால் நடிச்சிருக்கான் அந்த படத்துல, விஷால் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. அவருக்கு இணையாக ஜோடியாக நடிச்சிருக்க இந்த கதாநாயகியோட பேரை இப்ப நீங்க அந்த அந்த கேள்விக்கு நீங்க அந்த பந்தல போடுங்க. இப்ப வந்து நம்ம அந்த பாட்டை கேட்கலாம். திருச்செந்தூர் நக்கனா, இப்ப சமயத்துல திருச்செந்தூருக்கு போயிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா கடல் பக்கத்திலே என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாரு, கடல்ல கொண்ட போய் இறக்கி நடிக்க வச்சுட்டு அவரு தள்ளி நின்றுகிட்டாரு. ஆனா வந்து வந்து வந்து மோதற மாதிரி வருது. ஐயோ வந்து பிடிங்க, வந்து படிங்க பிடிங்கிற அவரு இருங்கண்ணா இருங்கண்ணா அப்படிங்கிறாரு. நல்லா இருந்துச்சு அந்த கோயில். அந்த கோயிலுக்குள்ளலாம் போறதுக்கு இங்கேருந்து ஒரு அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கே அவ்வளவு நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சாமி கிட்ட போறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுது. அப்படியே பட்ட ஒரு கோயில் நம்ம சூரபத்மன சிங்க முகன் யானை முகனே அழித்த ஊர் சந்தில், சந்தில்நாதனும் வீரபாகு தான் அந்த சூரசம்பகாரம். இங்கே ஃபேமஸ் சூரசம்பகாரம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். இதை பார்க்கறதுக்கு உலக மக்கள் அத்தனை பேர் அங்கே கூடுவாங்க. இப்போ நம்ம வந்து அந்த தாமிரபரணியிலேருந்து அந்த திருச்செந்தூர் பாட்டை கேட்போம். நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு தெரியுமா, விஷாலுக்கு ஜோடியாக நடிச்சிருக்க இந்த நடிகையோட பேர் என்னன்னு சொல்லுங்க.

நேர்களே, ஒரு அற்புதமான பாடலை கேட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு. சூப்பராக பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் வானொலி, நாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் வானொலி சபரி ஆன்லைன் எஃப்எம். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. காற்றிலே ஒரு கீதம். இந்த நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரந்தா பேசிகிட்டு இருக்கேன். இந்த பாடல்கள்லாம் அழகாக தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. கோவை சேரமா நகர் பத்மாவதி லட்சுமி நரசிம்மன் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பான பாராட்டுக்கள். கேள்விக்கெல்லாம் அருமையாக எல்லாருமே பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு சரியான விடையை போட்டிருக்கும் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் சோலைச்சேரி தேன்மொழி போட்டிருக்காங்க. சுந்தரசன் விஜய் அரசுக்குமார் எல்லாருமே போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இப்போ அடுத்த பாடலாம் நம்ம எங்கே போக போகிறோம்னாக்க ஊட்டிக்கு போக போகிறோம். காசு இல்லாமயே ஜாலியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், கிளி கிளி கிளி கிளின்னு இருக்கும், செமையாக இருக்கும். ஊட்டி மலை பியூட்டி, உன் பேர் என்னம்மா, அப்படி கேளு பாரு, என் பேரு பாத்திமா. சூப்பராக சொல்லது அருமையாக அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை இப்போ நம்ம கேட்கலாமா? கேளுங்களே, இந்த படத்தில் இந்த படத்துல வந்து ஒரு பிரபலமா ஒருத்தவங்க ஒரு பெரிய பெரிய நடிகருங்க ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க. யாருன்னு போடுங்க நேரில்?

நேர்களே, ஊட்டியில ஜிலு ஜிலுன்னு பாட்டு கேட்டீங்கல்ல, இப்ப இருக்கிற ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம ஊட்டிக்கு போனா நல்லா இருக்குன்னு ஆசையா இருக்கு. அருமையான பாட்டை கொடுத்தாங்க கோவை பத்மா அவங்களுக்கு என் சிறப்பான வாழ்த்துக்கள். நான் கேட்ட கேள்விக்கு இந்த படத்துல வந்து பிரபலமான இரண்டு நடிகர்கள் நடித்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதனை மாட்டுத்தாவணி அழகர், சிவாஜி கணேசன், விஜயன் இருக்காரு. அதே மாதிரி தேன்மொழி வந்து சிம்ரான் சரோஜா தேவின்னு இருக்காங்க. நான் கேட்ட கேள்வி வந்து ரெண்டு சிவாஜி சரோஜா தேவினா கேட்டேன். சரி, எல்லாரும் போட்டிருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய சம்பந்த வாழ்த்துக்கள். அடுத்த பாடலாக நம்ம கேட்க இருக்கிற பாடல் போட்டுப்பாங்களையா போட்டு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. போட்டு அங்கே ஃபேமஸுங்க, பூட்டு வாங்கலையா பூட்டு அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. அங்கேதான் எல்லா பூட்டு தயாரிக்கிற நிறுவனமே அங்கேதான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஊர்ல தான் கொடைக்கானல் மாவட்டமே அந்த அந்த மாவட்டத்தில் தான் இருக்கு. எதை சொல்றேன்னு தெரியுதா? திண்டுக்கல், திண்டுக்கல் சாரல். இந்த படத்துல இருந்து அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்கோம். திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு அப்படின்னு ஒரு பாட்டு, ரொம்ப தப்பாங்குத்து பாட்டு. நேர்களே, உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த பாட்டை பாடிய இரண்டு பெண் பாடகி ஆண் பாடகர் ரெண்டு பேருக்கு பேரையும் பொருந்து பார்க்கலாம். இப்போ அந்த பாட்டை நம்ம கேட்கலாம்.

0: சொந்தமா சுருத்தா கால ஓட்டுன கரச காட்டுமண்ணா சேலையில ஓட்டுன செவ காட்டுமண்ணா அவனா இவனா ஆத்தரமா என் வீட்டு
1: மூஞ்சிய பேத்துற தள்ளி ஊப்பராவளா.

சரிங்களே, தான் சாண்டிங்களா? எல்லாரும் யார் யாருக்கு இடுப்பு வலி இருக்கோ அங்கெல்லாம் இந்த பாட்டுக்கு ஆடி இருந்தீங்கன்னா அந்த இடுப்பு வலியே போயிருக்கும். சூப்பராக ஆடுவாங்க இந்த படத்தில். நான் கேட்ட கேள்விக்கு அருமையான பதிலை கொடுத்துருக்காங்க. மதுரை மாட்டுத்தாவணி அழகர், சோழச்சேரி விஜய், அரசுக்குமார், தேன்மொழி, ரெண்டு பேர் மூணு பேருமே கொடுத்துருக்காங்க. அந்தோணி ராஜ், கிரேஷ் கிரேஷ் அப்படின்னு ஒரு அவரு ஒரு பாடகர், அப்புறம் சின்ன பொண்ணு, இவங்க மூணு பேர் தான் அந்த பாட்டை பாடியிருக்காங்க. மூணு பேருக்குமே என்னோட சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்த பாடலாம் நாம் கேட்க இருக்கும் பாடல் வணக்கம் சென்னை. இந்த படத்துலேருந்து தேனி காற்றோட, தேனியில் என்ன தெரியுமா ஃபேமஸ், திராட்சை பழம் தேனி செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தேனியில் வந்து குழுகுழுன்னு இருக்கு, அருமையான ஊர், நிறையா பட்டா பட்டாந்து இதெல்லாம் போய் அங்கே தான் போய் சுற்றி பார்க்கணும். கும்பக்கரன்னு ஒரு ஆறு கூட போய்கிட்டு இருக்கு, அருமையான ஒரு ஊர். அங்கே தான் சினிமா ஷூட்டிங்லாம் கூட அதிகமாக தேனியில் தான் எடுப்பாங்க. இப்போ நம்ம தேனி காத்தோட அந்த பாட்டை கேட்கலாம். நேர்களே, இந்த படத்தில் எனக்கே தெரியாது, சென்னை வணக்கம் சென்னை இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் போடுங்க. இப்போ அந்த பாட்டை கேட்கலாம்.

தேனியில இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா மேகமலைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த தேயில தயாரிக்கிற இடம்லாம் அங்கதான் இருக்கு நிறையா. அந்த தகவலையும் கொடுத்துட்டு வரேன். இப்ப பாட்டை கேட்கலாம்.

நேர்களே, ஒரு அழகான பாடலை ஜென்ரலாக வந்து வீசிக்கிட்டு போயிச்சு. நல்லா இருந்துச்சு பாட்டு. இந்த படத்தில் நான் கேட்ட கேள்விக்கு அருமையாக பதில் போட்டிருக்காங்க. சோழச்சேரி விஜய் விஜயரசகுமார், கோவை பத்மா போட்டிருக்காங்க, தேன்மொழியும் போட்டிருக்காங்க, அப்புறம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர். என்ன விட என்னாக்கா சிவப்பிரியா, அனந்த் சந்தானம், உதயநிதி ஸ்டாலின், கீர்த்தி அப்படின்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நடிச்சிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அவங்க நாலு பேருக்குடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேயர்களே, இதுவரைக்கும் உங்களோடு நான் அழகாக பாட்டெல்லாம் எனக்கு கொடுத்தேன், கேள்வியும் கேட்டேன். அழகான கேள்விக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம கேட்ட பாடல் கோவை, சேரமா நகர், பத்மாவதி, லட்சுமி நரசிம்மன், அவங்களோட பாட்டு தான் இப்போ ஒளி வளம் வந்தது. நீங்களும் கேட்டீங்க, சந்தோஷப்பட்டீங்க. என்னோட உடன் பணி புரிந்த மனுஷா சகோதரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த களம் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்த இயக்குனர் கீதநேசன் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் பாட்டெல்லாம் கேட்டீங்க. நம்ம கடைசியாக நம்ம கேட்க இருக்கும் பாடல் கும்பகர தங்கையா படத்திலேருந்து உடலூர் குண்டு மல்லி அந்த பாட்டு. இந்த பாட்டு எனக்கு சொன்னோடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, என் பொண்ணு 3 வயசா இருக்கும்போது ஒரு இடத்துல டான்ஸுக்கு கூப்பிட்டு குழந்தைங்களாம் வந்து ஆட சொல்லியிருந்தாங்க. அப்போ போய் ஆடினப்ப முதல் பரிசாக வாழ்ந்து வந்தாங்க என் பொண்ணு துர்கா. அப்போ 3 வயசுல எல்லாருமே வந்து எங்கள் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போனாங்க. அத்தனை பேர் ஆடினதெல்லாம் உங்கள் பொண்ணு ஆடினதா செமையாக ஆடினாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன்லாம் வந்துச்சு. அப்பயே அப்படி ஒரு நல்ல டான்ஸு அப்படி அந்த பாட்டுக்கு ஆரம்பிச்சு பரிசு வாங்கினாங்க. அதை சொன்னதான் நினைச்சேன், சொல்லிட்டேன். இப்போ இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். கும்பகோணம், கணபதி நகர், எஸ் மனோகரன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களை திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்பொழுது நம்ம அந்த பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் நேர்களே.

நிகழ்ச்சி நிறைவு பாடல் அழகாக ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, இன்று நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைய காலை அறிவிப்பாளராக கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய கோவை பத்மா அவர்களுடைய பாடல்தான் அவர் தொகுத்து வழங்கினார். ஊரும் பேரும் என்ற ஒரு தலைப்பில் பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, இன்று பிற்பகல் 3 மணிக்கு சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய பாடல்தான் இதயராகும் நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கின்றது. அந்நிகழ்ச்சியும் நான் தான் தொகுத்து வழங்கப் போகிறேன். பார்ப்போம். ஏனென்றால் என்னுடைய கைபேசி கொஞ்சம் என்னை தடுமாற செய்கின்றது. அவ்வளவுதான், எல்லாம் கடவுள் செயல், பார்த்துக்கொள்வோம். மீண்டும் பிற்பகல் 3 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நம் அன்பு சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள்தான் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். இப்பொழுது இதோ அந்த நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள். நேயர் சொந்தங்களே, நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

ஹலோ நேர்களே, சபரி வானொலி அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் தொகுத்து வழங்கும் நான் கோவை சேரன்மா நகர் ராஜேஸ்வரி. எனக்கு உறுதுணையாக அனுஷ்யா மேடமும் இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களுக்கு முடியாத காரணத்தினால நான் இப்போ இந்த தொகுப்பை உங்களுக்கு வழங்குறேன். இந்த நிகழ்ச்சியின் பாடல்களை வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க நமக்காக சகோதரி அகிலா ஸ்ரீதர் அவர்கள். அவர்கள் பாடல் தான் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நம்மளை மகிழ்விக்க போகிறது. அவர்கள் அந்தாதி என்ற தலைப்பில் பாடல்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது முதல் பாடலின் பல்லவியில் அடுத்த பாடலின் முடியும், பல்லவி முடியும் நேரத்தில் அடுத்த பாடலின் பல்லவி துவங்கும். அப்படி அந்தாதி என்ற நிகழ்ச்சி உங்களுக்கு போக போக இந்த பாடல்களின் வரிசை புரியும். இப்போது முதல் பாடலை கேட்கலாம். ஜானி என்ற படத்தில் இருந்து காட்சியில் வரும் கீதம் என்ற பாடல் துவங்குகிறது. இதன் பல்லவியில் தான் அடுத்த பாடலின் பாடல் துவங்கும். இதுதான் அந்தாதியின் உட்பொருளாகும். இப்போது சகோதரி கொடுத்த முதலாவது பாடலை கேட்கலாமா? கேட்டுவிட்டு அப்புறம் நாம் பேசலாம் சரியா? இப்போது பாடலை கேட்கலாம். பாடலை கேட்கும் முன் ஒரு கேள்வியை உங்களுக்காக நான் தரலாம் என்று நினைக்கிறேன். இந்த படத்தின் டைரக்டர் யார்? ஜானி படத்தின் டைரக்டர் யார்? முடிந்தால் பதிவு போடுங்கள் நேரத்திலே. இப்போது பாடலை கேட்கலாம்.

பொங்கல் பாடலை அருமையாக இருந்ததல்லவா? ராணி பட பாடல் கேட்டோம் அல்லவா? மிகவும் சிறப்பான ஒரு பாடல். இதை அருமையாக நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிற அம்பத்தூரை சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் சகோதரி மிகவும் சிறப்பான முறையில் அவர் அந்தாதி என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அதில் பல்லவியில் வரும் சொல்லை வைத்துக் கொண்டு அடுத்த பாடல் துவங்குமாறு பாடல்களை செலக்ட் செய்திருக்கிறார். அவருக்கு எவ்வளவு ரசனை பாருங்கள். வாழ்த்தலாம் அவரை. நான் முதலில் கேட்ட கேள்விக்கு சிறப்பாக சோலைச்சேரியைச் சேர்ந்த விஜய் அரசகுமாரன் என்ற சகோதரி சரியான விடை மகேந்திரன் என்ற கொடுத்திருக்கிறார். அவருக்கு எனது சிறப்பான பாராட்டுகள். அகிலா ஸ்ரீதர் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். இப்போது அடுத்த பாடலுக்கு செல்லலாமா? அடுத்த பாடல் காற்றில் வரும் கீதம் என்று முடிந்தது. கீதம் என்று துவங்கும் பாடல் இப்போது தொடரப்போகிறது. இதுதான் அந்தாதியின் உட்பொருள். இப்போது இந்த கொக்கரக்கோ படப்பாடலில் இந்த எஸ் வி பாலசுமணியனுடன் இணைந்து குரல் கொடுத்திருக்கும் அந்த பின்னணி பாடகி யார்? எஸ் வி பாலசுமணியனுடன் இணைந்து குரல் கொடுத்திருக்கும் அந்த பின்னணி பாடகி யார்? இதை முடிந்தால் படிவிடுங்கள் நேர்களே.

ஒரு அருமையான பாடலை கேட்டு வந்தோம். சிறப்பான முறையில் அந்த பாடல் கீதம் என்று வந்தது. கொக்கரக்கோ படப்பாடல் எஸ்பி சைலஜா என்று சிறப்பான முறையில் நான் கேட்ட கேள்விக்கு விடையளித்திருக்கும் சகோதரிகள் தேன்மொழி சகோதரியும் அகிலா ஸ்ரீதர் சகோதரியும் அருமையாக விடையளித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். இப்போது அடுத்ததாக

என்ன நேயத்திலே, இதயராகம் மிகவும் சிறப்பான முறையில் போய் கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த இதயராகத்தை நமக்காக பாடல்களை பதிவிட்டவர் அம்பத்தூரை சேர்ந்த அகிலா ஸ்ரீதர்.

சகோதரிதான். அந்தாதி என்ற முறையில் சிறப்பான பாடல்களை தொகுத்திருக்கிறார். அதைத்தான் நானும் அனுஷியா சகோதரியும் வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போது அடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம். மௌனராக படத்திலிருந்து போன முறை நான் கேட்ட கேள்விக்கு சிறப்பாக விடையளித்தவர்கள் தேன்மொழி சகோதரி, விஜய் அரசகுமாரன் சகோதரி, அகிலா ஸ்ரீதர் சகோதரி ஆகியோர்கள் சிறப்பான முறையில் விடையளித்திருந்தார்கள். அவர்களுக்கு பாராட்டுகளும். நமது இயக்குனர் கீதநேசன் சார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். வருக வருதே என்று அவரை வரவேற்கிறேன். அடுத்த பாடலுக்கு செல்லுவோமா? சங்கீத மேகம் என்று முடிந்தது அந்த பாடல். இப்போது மேகம் தானே வர வேண்டும். இப்போது பாடல்களில் பல இடத்திலே இப்போது தண்ணீர் இல்லை, மேகம் வராதா என்று எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போது நம் இதே ராகத்தில் மேகம் வரப்போகிறது. மௌன ராகம் படத்தில் ஓஹோ மேகம் வந்ததோ என்று ஜானகி அம்மா பாடும் பாடல் இப்போது ஒளிபரப்பாக போகிறது. இந்த பாடலில் நடித்திருப்பவர் ரேவதி என்பது எல்லோருக்கும் தெரியும். அவரின் கேரக்டரின் பெயர் என்ன? படத்தில் அவரின் பெயர் என்ன? இதை முடிந்தால் படிவிடுங்கள் நேர்களே. ரேவதியின், இந்த படத்தில் நடித்திருக்கும் ரேவதியின் பெயர் என்ன? முடிந்தால் படிவிடுங்கள், பார்க்கலாம். பாடலை கேட்கலாம்.

சிநேகிதரே, இப்போது ரெட்டியார்பட்டியை சேர்ந்த தீபா குமார் சகோதரியும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இதய ராகம் நிகழ்ச்சியில் சிறப்பான பாடல்களை அகிலா ஸ்ரீதர் சகோதரி நமக்காக தொகுத்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு உதவியாக ராமாபுரம் அன்ஷியா சகோதரி எனக்கு உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்போது நான் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில் பதில் சொன்னவர்கள் தேன்மொழி சகோதரியும் அகிலா சகோதரியும். சிறப்பான முறையில் திவ்யா என்று பேரிட்டு பதிவு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போது பாடல் அடுத்த கிழக்கு வாசல் படத்தில் வந்ததே என்று துவங்கும் பாடல் வருகிறது. இந்த பாடலில் கவனமாக கேளுங்கள் நேயர்களே. இந்த பாடலின் பல்லவியில் ஒரு சிவாஜி கணேசன் நடித்த ஒரு படமும் ஒரு பத்திரிகை, பிரபலமான ஒரு பத்திரிகையின் பேரும் வருகிறது. இந்த பாட்டின் பல்லவியில் ஒரு சிவாஜி கணேசன் நடித்த ஒரு படத்தின் பெயர், அதே பெயருடைய ஒரு பத்திரிகையும் இருக்கிறது. என்ன அந்த பெயர் என்று, என்ன படம் என்று முடிந்தால் பதிவிடுங்கள், பார்க்கலாம். இப்போது பாடலை கேட்கலாமா?

என்ன நேயர்களே, சிறப்பான முறையில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? அகிலா ஸ்ரீதர் சகோதரியின் தேர்வுதான் இன்று ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இதே ரகத்தில் ரகுபதி அவர்களும் இப்போது நம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில் விடையளித்திருப்பவர்கள் தேன்மொழி சகோதரியும் அகிலா ஸ்ரீதர் சகோதரியும். இவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். சிறப்பான முறையில் விடையை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.

எல்லோரும் மிகவும் சிறப்பான முறையில் அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அடுத்ததாக குங்குமம் என்று துவங்க வேண்டும் அல்லவா? அதற்கு முன் குங்குமம் என்று அந்த பத்திரிகை வந்தது சிறப்பான முறையில் அதில் பல கதை வரும் என்று அனுஷியா சகோதரிகள் மிகவும் இன்ட்ரெஸ்டாக படிப்பாராம். அதையும் கூறியுள்ளார் நமக்கு ஒரு தகவலாக. குங்குமம் என்று படமும் வந்தது, சிவாஜி கணேசன் நடித்த படம். இது சிறப்பான ஒரு தகவல். அடுத்ததாக குடியிருந்த கோயில் படத்திலிருந்து பாடல் கேட்கப் போகிறோம். குங்குமம் என்று துவங்கும் பாடல். இந்த பாடலை இயற்றியவர் யார்? இந்த பாடலை இயற்றியவர் ஒரு அதிசயமாக ஒரு பெண் கவிஞர் என்று சொல்லப்படும் அவர் யார்? முடிந்தால் தெரிவியுங்கள். இப்போது பாடலை கேட்கலாம்.

நேர்களே, நான் கேட்ட கேள்விக்கு போன முறை குங்குமம் என்று அழகண்ணாவும் பதிலளித்திருந்தார். அவருக்கும் சிறப்பான பாராட்டுகள். இந்த அடுத்த கேள்வியான குடியிருந்து கோயில் பாடலை இயற்றியது யார் என்று கேட்டிருந்தேன். அதற்கும் சிறப்பான முறையில் அழகண்ணாவும் அகிலா ஸ்ரீதர் அவர்களும் தேன்மொழி சகோதரி அவர்களும் சிறப்பான முறையில் விடையளித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக கை கொடுத்த தெய்வம் என்ற படத்தில் சுசிலாமா பாடிய பாடலைத்தான் கேட்கப் போகிறோம். அது குங்கும பொட்டின் மங்கலம் என்று வந்ததல்லவா? அப்புறம் மங்கலம் தானே துவங்க வேண்டும். ஆகவே மங்கலத்தில் இந்த பாடலை சிறப்பாக கொடுத்திருக்கிறார் நமது சகோதரி அகிலா ஸ்ரீதர் அவர்கள். இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமா? அதற்கு முன் இந்த படத்தில் கே ஆர் விஜயா, சிவாஜி கணேசன், SSR ஆகியோரும் நடிப்பார்கள். இவர்களுடன் இன்னொரு பெண் நடிகையும் நடிப்பார். அவர் யார்? இவர்களுடன் இன்னொரு பெண் நடிகையும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார். அவர் யார் என்று முடிந்தால் பதிவிடுங்க நேர்களே. இப்போது பாடலை கேட்கலாம்.

சிறப்பான முறையில் அற்புதமாக பாடல்கள் போய்கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த அடியை அருமையாக ரசனையுடன் எடுத்திருக்கிறார் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். அவர்களின் பாடல் தொகுப்பு தான் போய்கொண்டிருக்கிறது. இப்போது சிறப்பாக மங்களம் மேலம் பொங்கியதல்லவா, அப்போது பொங்கியது என்று தோங்கியும் பாடல் தான் வர வேண்டும். ஆகவே எப்படியும் ஒரு பெண் படத்தில் இருந்து பாடல் கேட்கப் போகிறோம். இந்த நான் கேட்டிருந்த இந்த சாவித்ரி என்று சரியான முறையில் விடையளித்திருக்கிறார் தேன்மொழி சகோதரியும் அகிலா ஸ்ரீதர் சகோதரியும். அவர்களுக்கு எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போது கேட்கும் பாடலில் எஸ்பிபியுடன் இணைந்து பாடிய அந்த பாடகியார். இப்போது கேட்கும் பாடல் இப்படியும் ஒரு பெண் படத்தில் இருந்து எஸ்பிபியுடன் சேர்ந்து பாடிய அந்த பாடகியின் பெயர் என்ன? முடிந்தால் கடிவிடுங்கள் பார்க்கலாம் நேரத்திலே. இப்போது பாடலை கேட்கலாமா?

போன பாடலுக்கு சாவித்ரி என்று அழகரண்ணாவும் விடையளித்திருந்தார். அவருக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போது பொங்கதே புன்னகை என்று பாடல் முடிந்தது. இப்போது புன்னகைத்தானே துவங்க வேண்டும். ஆகவே இருக்கோடுகள் படத்தில் இருந்து பாடலை கேட்கப் போகிறோம். மிகவும் சிறப்பானதொரு பாடல், அற்புதமான ஒரு பாடல் இது. இதற்காகவே சகோதரிக்கு எத்தனை முறை பாராட்டு தெரிவித்தாலும் தகும். இந்த பாடல் காட்சி எல்லோருக்கும் நன்றாக தெரியும், அற்புதமாக இருக்கும். இந்த பாடலில் சுசீலாவுடன் இணைந்து பாடகி அந்த பாடகியின் பெயரை நீங்கள் முடிந்தால் தெரிவியுங்கள். நேர்களே, சுசீலாவுடன் இணைந்து பாடிய அந்த பாடகியின் பெயர் என்னவென்று தெரிவியுங்கள். இதற்கு முன் நான் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில் அற்புதமாக விடையளித்து வி வசந்தா என்று அளித்திருக்கிறார்கள் அழகர் அண்ணா, தேன்மொழி சகோதரி, விஜய் சகோதரி, அகிலா சகோதரி ஆகியோர்கள் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பாடலை கேட்கலாமா?

7:57 ஆகிறது. இப்போது இதய ராகம் சிறப்பான முறையில் போய் கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும்

0: சிறிய தடங்கள்
1: ஏற்பட்டு
0: கொள்ளவும். மிக சிறப்பான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம் அல்லவா? அற்புதமாக இதயராகம் போய் கொண்டிருக்கிறது, அனைவரும் விடையளித்துக் கொண்டிருக்கிறார்கள். போன பாடலுக்கு சிறப்பான முறையில் விஜய் சகோதரியும் அகிரா சகோதரியும் விடையளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அடுத்தது புன்னகை மன்னன் பூவி கண்ணன் என்று வந்ததல்லவா, அப்போது கண்ணன் பாடல் தானே வர வேண்டும். அடுத்து அருமையாக ஜானகி அம்மா பாடிய ஒரு பழைய பாடல் தான் வருகிறது. இந்த பாடல் இடம்பெற்ற படம் என்ன? இந்த பாடல் இடம்பெற்ற படம் என்ன? முடிந்தால் தெரிவியுங்கள், பார்க்கலாம் நேர்களே. இப்போது பாடலை கேட்கலாமா?

நேயர்களே, சிறப்பான முறையில் இதயராகம் போய் கொண்டிருக்கிறது அல்லவா? இப்போது சென்னையைச் சேர்ந்த பாரதி தனபால் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியோடு. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போது நான் கேட்டிருந்த பாடலுக்கு தெய்வத்தின் தெய்வம் என்று சிறப்பான முறையில் கோவையைச் சேர்ந்த பத்மா சகோதரி, சோலைச்சேரி தேன்மொழி சகோதரி, அம்பத்தூர் அகிலா சகோதரி, அழகர் அண்ணா ஆகியோர்கள் சிறப்பான முறையில் விடையளித்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போது அடுத்ததாக கண்ணன் மனநிலையே தங்கமே தங்கம் என்று இருக்கிறது அல்லவா? இப்போது தங்கம் என்றுதான் பாடல் துவங்க வேண்டும். ஆகவே அடுத்ததாக பாகப்பிரிவினை படத்தில் இருந்து இந்த அருமையான பாடலை இப்போது நாம் கேட்கப் போகிறோம். இந்த படத்தின் டைரக்டர் யார்? முடிந்தால் படிவிடுங்கள் நேயர்களே. இப்போது பாடலை கேட்கலாமா?

0: சிறப்பான முறையில் அந்தாதி பாடல்களை நமது அபிலா சகோதரி வழங்கியிருந்தார் நமக்காக. இந்த நான் கேட்ட விடைக்கு சிறப்பான முறையில் விடையளித்திருக்கிறார்கள் அகிலா சகோதரி, தேன்மொழி சகோதரி, விஜய் சகோதரி, அழகரண்ணா, கீதநேசன் சகோதரர் அனைவருமே சிறப்பான முறையில் விடையளித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போது இந்த அந்தாதி பாடல்களை சிறப்பாக நமக்கு கொடுத்த அகிலா சகோதரியுடன் சிறு உரையாடல் கேட்கலாமா? ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் சகோதரி.
0: இந்த பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பா கொடுத்துருந்தீங்க, எல்லாரும் ரொம்ப பாராட்டி ரசிச்சாங்க. இப்படி அந்தாதி பாடல் கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
1: எனக்கு வித்தியாசமான முறையில சபதி வானொலியில கொடுக்கறதுனால சரி நம்ம இது வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் வந்தது. அதோட விளைவு தான் இந்த அந்தாதி பாடல்கள். இந்த அந்தாதி பாடல்கள்ல நீங்க ரொம்ப உங்களோட அழகான இனிமையான குரல்ல அதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்த்துக்கீங்க சகோதரி. அதுக்கு முதல்ல என்னோட நன்றிகளும் பாராட்டுகளும். அப்புறம் ஒலிபரத்துல ஹெல்ப் பண்ண அனுசியா
0: சகோதரி, அனுசியா சகோதரி, ஆமா
1: அவங்களுக்கு
0: அந்த நிகழ்ச்சியும் அவங்க நிகழ்ச்சியை விடாம வழங்குறாங்க. அதுதான், ஆமா அவங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில பாராட்டுக்கள். சிறப்பா கேட்டு பதிவு போட்ட எல்லாருக்கும் அகிலா சகோதரியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க, நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். சவரி சொந்தங்கள் அனைவருக்கும் சிறப்பா முறையில பதிவு போட்டீங்க. எல்லாரும்
1: பதிவு போட்டு
0: எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கு
1: என்னுடைய
0: நன்றிய சகோதரி தெரிவிச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம கடைசி பாட்டை போட்டுட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம்.
1: நன்றி சகோதரி.
0: நன்றிமா. நாம் அகிலா சகோதரியுடன் சிறு உரையாடல் இப்போது நாம் கேட்டோம். இப்போது கடைசி பாடலை இப்போது கேட்டு இருக்கிறோம். சிறப்பான முறையில் இந்த இடையராகம் அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் சகோதரி அவர்களின் தொகுப்பில் தான் அந்தாதி பாடல்கள் வந்தது. சிறப்பாக பதிவு போட்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போது அவர் தெரிவித்த கடைசி பாடலை இப்போது ஒளிபரப்பி நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.

நம் நிகழ்ச்சி நிறை பாடல் அழகாக எம்எஸ் விஸ்வநாதன் குரலில் ஒலித்து சென்றது. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, எல்லோருக்கும் எந்த குறையும் வேண்டாம், சந்தோஷமாக இருப்போம். இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் அம்பத்தூரை சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் அந்தாதி என்று தொடங்கும் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. இந்நிகழ்ச்சியை அழகாக எனக்கு பதிலாக தொகுத்து கொடுத்த என் அருமை சகோதரி ராஜேஸ்வரி அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை நிறைவு பாடலும் அழகாக கேட்டு ரசித்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். மீண்டும் ராஜேஸ்வரி சகோதரிக்கும் அகிலா சகோதரி அவர்களுக்கும் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை சபரி சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள்.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

0: பண்றியா? என்னடா பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? ஐயோ காயம். ஏன் அப்படி எல்லாம் பண்ற? ஏன் அப்படி எல்லாம் பண்ற?
1: அத்தாச்சி விடுங்க, நீங்க உள்ள போங்க.